கனேகரேக ஆகாஷ்வாணி ஷிலோங் பர்லோனோஸ்ங்க பாகனேக போர் நாகனேக ஸ்டேஷன் பிரியாசுங்க பாய்பி பாரோ ஷகி ப்ரோக்ராம் கி பம்தாஸ்ங்க நாக ஆகாஷ்வாணி ஷிலோங் கபா பிலா பன்யோஸ்ங்க ஹோலைஸ் பாஸ் பன்யோ பாய்ன் ஆமிடர்ஸ் மீடியம் வேவ் பேரன் கபா பிராஸ் பார் பிசாக் லஹத்ஸ் பட் பிலார் பன்யோஸ்ங்க ஹாக நியூஸ் ஆன் ஏர் ஆப்